அது அளவுன்றது மறைக்கு ஆனா இந்த என் ஒழுங்கா எவ்வளவு போயிடுறா ஆனா கொக்கரோட்டு வந்துடுவோம் மறக்க பரவாயில்ல.